தொடர்ந்து கீத சுவாசில சீனியர் சங்கீத் கார்யக்கிரமம் ஆகாஷவாணி ரவுர்கலா. பரவதி கார்யக்கிரமம் சுழப்பெறுவ சமாச்சார சந்தியா இதில் கொடுத்து ஆகாஷவாணி தில்லி கிச்சு சமயம் மத்தியரை.